0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பொம்பேயின் நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள்.

0: திருத்தந்தையின் பொம்பெயி நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள்.
1: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பொம்பெயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக டெம்பிள் ஆஃப் சேரிட்டி என்று அறியப்படும் பிறரன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
2: Fratelli sorelle carissimi, buongiorno. Grazie. Sono molto contento di incontrare tutti voi, che in vari modi siete legati alle opere di carità del santuario di Pompei. Persone accolte, religiosi, educatori e volontari. Saluto e ringrazio particolarmente il Vescovo per le parole che mi ha rivolto e voi che avete condiviso vostre testimonianze. È bello per me iniziare questa visita pastorale sulle orme di San Bartolo Longo, che ho avuto la gioia di canonizzare il 19 ottobre scorso. Egli chiamava Valle di Pompei luogo dell'amore che scalda il cuore, trionfo di fede e carità, virtù che definiva due ali congiunte in un medesimo volo. Tale realtà è ancora ben viva e visibile. Qui nelle opere del santuario si sperimenta ogni giorno la potenza della risurrezione di Cristo, che nell'amore rigenera i cuori alla vita buona del Vangelo. Qui il Tempio della Carità e il Tempio della Fede si sostengono a vicenda. La preghiera alimenta l'accoglienza, l'affetto, il servizio e l'impegno generoso di tanti nei centri educativi, nelle case famiglie, alla mensa per i poveri, intitolata a Papa Francesco.
1: பொம்பெயி திருத்தலத்தின் அறப்பணிகளோடு பல்வேறு வழிகளில் தொடர்புள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆயரின் கனிவான வார்த்தைகளுக்கும் தங்கள் வாழ்வின் சான்றுகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அக்டோபர் மாதம் நான் புனிதராக பட்டமளித்த புனித பார்டோலோ லோங்கோவின் அடிசுவடுகளை பின்பற்றி இந்த மேய்ப்பு பணி பயணத்தை தொடங்குவது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் பொம்பெயி திருத்தலத்தை இதயத்தை இதயமாக்கும் அன்பின் தலம் என்றும் நம்பிக்கை மற்றும் அரசியல்களின் வெற்றி என்றும் அழைத்தார். இன்றும் கூட இந்த திருத்தலத்தின் இறக்க பணிகளிலும் சேவைகளிலும் அந்த ஆன்மீக உணர்வு உயிர்ப்புடன் நிலைத்திருக்கிறது. இங்கே அன்பின் ஆலயம் மற்றும் நம்பிக்கையின் ஆலயம் ஆகிய இரண்டும் ஒன்றையொன்று தாங்கி நிற்கின்றன. ஜபமானது கல்வி மையங்கள், இல்லங்கள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமூக உணவகம் ஆகியவற்றில் தாராள மனப்பான்மை, வரவேற்பு மற்றும் அன்பான சேவைக்கான தூண்டுதலை அளிக்கிறது. இத்தகைய அன்பு செயல்களின் வழியாக கிறிஸ்து தொடர்ந்து இதயங்களை புதுப்பித்து துன்பப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். புனித பார்டோலோ ஒவ்வொருவரிடமும், குறிப்பாக அனாதைகள் மற்றும் கைதிகளின் குழந்தைகளிடமும் கிறிஸ்துவின் முகத்தை கண்டார். அன்பும் அரசியலும் மிகவும் கடினமான வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும் என்று அவர் நம்பினார். நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் பொம்பெயி நகரை உலகெங்கிலும் அறியப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் மையமாகவும் அன்னை மரியாவின் மீதான பக்தி தலமாகவும் அவர் மாற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மையமாக இருப்பது ஜபம். குறிப்பாக புனித ஜபமாலை அன்னை மரியாவின் வழியாக இயேசுவின் வாழ்வு நம் இதயங்களை தொடர்ந்து மாற்றியமைக்கும் வகையில் இந்த அழகான பக்தி முயற்சிகளை நீங்கள் அனைவரும் உயிர்ப்புடன் வைத்திருக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அருள் பணியாளர்கள், துறவியர், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இளைஞர்களாகிய உங்களுக்கு நான் கூறுவது இதுவே. உண்மை, நம்பிக்கை மற்றும் அன்பின் சாட்சிகளாக திகழுங்கள். நம்மை ஒருபோதும் கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அன்னை மரியாவும் புனித பார்டோலோவும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பார்களாக. நன்றி. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாம்பே திருத்தலத்திற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அன்பின் ஆலயத்தில் அங்கிருந்த நோயற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் நம்பிக்கையின் வலிமையாலும் நமது ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையான மரியாவின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பினாலும் பல தடைகளையும் சிரமங்களையும் கடந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இங்கு வந்ததற்காக உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்தில் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இல்லத்தில் இருப்பதைப் போன்ற உணர்வை பெறுகிறீர்கள். அன்னை மரியாவின் ஒவ்வொரு திருத்தலத்தைப் போலவே இங்கும் நோயாளிகளும் துன்பப்படுபவர்களுமே அன்னையின் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் அன்னையை சலுஸ் இன்ஃபர்மோரம், அதாவது நோயாளிகளின் ஆரோக்கியமே என்று போற்றி வேண்டுகிறோம். அன்னையின் மேலங்கியின் பாதுகாப்பில் நின்று இன்று நாம் இணைந்து ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் திருத்தந்தைக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் ஜபங்கள் நேரடியாக விண்ணகத்தை சென்றடைகின்றன. யாரெல்லாம் ஜபமாலையை பரப்புகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று புனிதர் பர்டோலா லோங்கா கூறுகிறார். இந்த அழகான ஜபத்தின் வலிமையான சாட்சிகளாகவும் அதனை ஊக்குவிப்பவர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் விளங்குவீர்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் அவருடைய சாட்சியத்தின் உண்மையும் புத்துணர்வும் இந்த உலகையே மாற்றும் என்று நான் கூறினேன். உங்களுக்கு நான் சொல்வது இதுவே. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களையும் தியாகங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அதைவிட மேலான காரியங்களை செய்யக்கூடும். ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் உலக அமைதிக்காகவும் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையே நிலவ வேண்டிய ஒற்றுமைக்காகவும் அவை பெரும் பலன் தரும். இதற்காகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதேபோல் உங்களை அன்போடு கவனித்துக் கொண்டு உங்கள் அருகே துணையாக நிற்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம் திருத்தாயிடம், "பெண்ணே, இதோ உம் மகன்" என்றும் அன்பு சீடரிடம், "இதோ உன் தாய்" என்றும் கூறினார். இன்று அவரே இவ்வார்த்தைகளை உங்களுக்காக, குறிப்பாக எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக மீண்டும் கூறுகிறார். இயேசு தனது சிலுவையை சுமந்ததைப் போலவே நீங்களும் உங்கள் தோள்களில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு நம்பிக்கையோடு அன்னை மரியாவிடம் வந்திருக்கிறீர்கள். இயேசு மரியாவிடம், "தாயே, இதோ உம் புதல்வர்களும் புதல்விகளும்" என்று கூறுகிறார். உங்களிடமும், "இதோ உன் தாய்" என்கிறார். அன்னையின் அன்பான பரிந்துரை உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். எனது உளப்பூர்வமான ஆசி உங்களோடும் உங்கள் அன்பிற்குரியவர்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருக்கட்டும். பாம்பே நகரின் புனித ஜபமாலை அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்தோலோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
1: மே 8 வெள்ளியன்று பொம்பேயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அங்குள்ள ஜெபமாலை அன்னை பேராலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள சதுக்கத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். லட்சக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற சிறப்பு திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை இப்போது அம்மறையுரைக்கு செவிமெடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த புனித பூமியில் அன்னை மரியாவின் நிழலில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பது இறைவனின் பெரும் அருட்கொடை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு புனிதர் பார்டோலோ லோங்கோ இந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டத் தொடங்கிய போது அது இன்று உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அன்னை மரியாவின் புகழ் பாடலை நினைவூட்டுகிறது. எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. மரியா தனது வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்ததால் இறைவனின் இரக்கம் அவர் வழியாக உலகிற்கு வந்தது. ஓராண்டிற்கு முன்பு பொம்பேயி நகரின் ஜபமாலை அன்னைக்காக வேண்டுதல் ஜபம் நிகழ்ந்த இதே நாளில் பேதுருவின் வாரிசாக எனது திருத்தந்தை பணியை தொடங்கினேன். இதன் காரணமாகவே எனது பணியை அன்னை மரியாவின் பாதுகாப்பின் கீழ் அர்ப்பணிப்பதற்காக இங்கு வர விரும்பினேன். திருத்தந்தை 13 லியோ மற்றும் புனிதர் பார்டோலோ லோங்கோ ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றி புனித ஜபமாலை பக்தியை மீண்டும் ஒருமுறை ஊக்குவிக்க நான் விளைகிறேன். ஜபமாலை என்பது வெறும் மணிகளை உருட்டுவது மட்டுமல்ல, அது மரியாவின் கண்களின் வழியாக இயேசுவின் முகத்தை பார்ப்பது, அருள் நிறைந்த மரியே என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் வானதூதர் கப்ரியேல் கொடுத்த அதே நம்பிக்கையை நாம் மீண்டும் உலகிற்கு பறைசாற்றுகிறோம். இந்த ஜபம் எளிமையானது, ஆனால் இது வன்முறை நிறைந்த உலகை மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று உலகம் பல இடங்களிலும் போரினாலும் வெறுப்பினாலும் காயப்பட்டு கிடக்கிறது. நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன், எந்த ஒரு உலகியல் அதிகாரமும் உலகை மீட்க முடியாது. ஆயுதங்களோ பொருளாதார ஒப்பந்தங்களோ நிரந்தர அமைதியை தராது. நாம் அமைதியாக ஜெபிப்பதே ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. வன்முறை செய்திகளைக் கண்டு நம் இதயங்கள் மறத்து போய்விடக்கூடாது. புனித பார்டோலோ லோங்கோ நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். உண்மையான ஜபம் எப்போதும் பிறரன்பு பணிக்கே வழிநடத்த வேண்டும். ஜபமாலை ஏந்திய கைகள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்ய நீள வேண்டும். இந்த பொம்பேயி திருத்தலம் ஒரு வெறும் கல் கட்டிடம் அல்ல, இது அன்பின் நகர், நற்செய்தி அறிவிப்பின் மையம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகியல் சார்ந்த எந்த ஒரு அதிகாரத்தாலும் உலகை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பென்னும் தெய்வீக வல்லமையால் மட்டுமே உண்மையான நம்பிக்கையையும் அமைதியையும் கொண்டு வர முடியும். எனவே நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரை முழுமையாக நம்புவோம், எப்போதும் அவரை பின்பற்றி நடப்போம்.
0: இன்றைய புனிதர்
4: மே 8, புனித பேதுரு டேரன்டைஸ். பிரான்ஸ் நாட்டிலுள்ள சென் மௌரிஸ் என்ற இடத்தில் கிபி 1102 பிறந்தார் டேரன்டைஸ். தன் 20வது வயதில் சிஸ்டர்சியன் துறவர சபையினில் சேர்ந்த இவர் துறவர பயிற்சி பெற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். இறை பக்தியிலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1132 தன் 30வது வயதில் தன் சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த அருட்தந்தை டேரன்டைஸ் கிபி 1142 பிரான்ஸ் நாட்டின் டேரன்டைஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். தன் மறைமாவட்டத்திலுள்ள விவசாயிகள் கடும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது தொண்டு நிறுவனம் அமைத்து அவர்களின் பசி தீர்த்தார். திருத்தந்தையர்களுக்கும் பேரரசர்களுக்கும் ஆலோசகராக இருந்த பேராயர் பேதுரு, திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் பேரரசன் பார்பரோசாவின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட போது பேரரசனை கடுமையாக எதிர்த்தார். இங்கிலாந்து அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசுக்கும் அமைதி தூதுவராக இருந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய பேராயர் பேதுரு தன் சொந்த ஊரான சென் மௌரிஸ் திரும்பும் வழியில் விண்ணகமடைந்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளை செய்த பேராயர் பேதுரு டேரன்டைஸினை கிபி 1191 திருத்தந்தை 3 செலஸ்டின் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு டேரன்டைஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.
0: செய்திகள்.

மே 7 வியாழனன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் திருப்பிடத்திற்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டன. மேலும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் மாநில மற்றும் அனைத்துலக சூழல்கள் குறித்து கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகள், அரசியல் பதற்றங்கள் நிலவும் பகுதிகள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் நிறைந்த இடங்கள் குறித்து அவர்கள் கவனம் செலுத்தினர். அத்துடன் சளைக்காமல் அமைதிக்காக உழைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவாதித்தனர்.

ஆயுதமற்றது மற்றும் ஆயுதங்களை களைய செய்வது என்ற எளிய சொற்களின் வழியே 2025 மே 8 அன்று தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலேயே அமைதி குறித்த தனது உன்னதமான பார்வையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உலகிற்கு பறைசாற்றினார். அமைதி என்பது வெறும் போர் நிறுத்தமோ அல்லது அரசியல் உடன்படிக்கையோ அல்ல. அது மனித நேயம், நீதி மற்றும் பரஸ்பர உரையாடல் ஆகியவற்றில் உருவான ஆழமான நல்லுறவு என்பதே அவரது கருத்தாக இருந்தது. கவிஞர் ஹெயுதா அமித்ஷாயின் வரிகளால் தூண்டப்பட்ட அவர் அமைதியை ஒரு காட்டு மலருக்கு ஒப்பிடுகிறார். காங்கிரீட் விரிசல்களுக்கு இடையே எதிர்பாராத விதமாக முளைக்கும் மலரை போன்றது அந்த அமைதி. பார்க்க மென்மையாக தெரிந்தாலும் பாறைகளை துளைத்து வளரும் விடாமுயற்சி கொண்டது அது என்கிறார். ரோமை ஆயராக பொறுப்பேற்ற தனது முதல் ஆண்டிற்குள் திருத்தந்தை 400 மேற்பட்ட முறை அமைதி குறித்து பேசியுள்ளார். செய்தியாளர்கள் உண்மையை நேர்மையுடன் சொல்ல வேண்டும் என்றும் பிளவுகளை உண்டாக்காமல் மக்களிடையே புரிந்துணர்வை வளர்க்க ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். போர் பிரபுகளை வன்மையாக கண்டிக்கும் அவர் மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் உதவி திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஆயுதங்களுக்காக பெருமளவிலான செல்வம் செலவிடப்படுவதை கடுமையாக விமர்சிக்கிறார். மேலும் போரின் கோர விளைவுகளுக்கான பசி, வறுமை மற்றும் மனித துயரங்களை அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். புனித வார உரையின் போது கடவுளின் பேரால் போர் செய்வதை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். வன்முறைக்கு காரணமான அதிகார வெறி மற்றும் பணத்தாசை ஆகியவற்றை அவர் போலி தெய்வங்கள் என்று சாட்டினார். அத்துடன் உலக நாடுகளின் இராணுவ செலவுகள் அதிகரித்து வருவதையும் ட்ரோன் போன்ற நவீன ஆயுதங்களின் ஆபத்துக்களையும் சுட்டிக்காட்டி உலகளாவிய ஆயுதக் குறைப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பொம்பேயின் நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள்.

0: தந்தையின் பொம்பேயி நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள்.
1: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பொம்பேயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக டெம்பிள் ஆஃப் சேரிட்டி என்று அறியப்படும் பிறரன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
2: Fratelli sorelle carissimi, buongiorno e grazie. Sono molto contento di incontrare tutti voi che in vari modi siete legati alle opere di carità del santuario di Pompei. Persone accolte, religiosi, educatori e volontari. Saluto e ringrazio particolarmente il Vescovo per le parole che mi ha rivolto e voi che avete condiviso vostre testimonianze. È bello per me iniziare questa visita pastorale sulle orme di San Bartolo Longo, che ho avuto la gioia di canonizzare il 19 ottobre scorso. Egli chiamava Valle di Pompei luogo dell'amore che scalda il cuore, trionfo di fede e carità, virtù che definiva due ali congiunte in un medesimo volo. Tale realtà è ancora ben viva e visibile. Qui nelle opere del santuario si sperimenta ogni giorno la potenza della risurrezione di Cristo, che nell'amore rigenera i cuori alla vita buona del Vangelo. Qui il Tempio della Carità e il Tempio della Fede si sostengono a vicenda. La preghiera alimenta l'accoglienza, l'affetto, il servizio e l'impegno generoso di tanti nei centri educativi, nelle case famiglie, alla mensa per i poveri, intitolata a Papa Francesco.
1: பொம்பேயி திருத்தலத்தின் அறப்பணிகளோடு பல்வேறு வழிகளில் தொடர்புள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆயரின் கனிவான வார்த்தைகளுக்கும் தங்கள் வாழ்வின் சான்றுகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அக்டோபர் மாதம் நான் புனிதராக பட்டமளித்த புனித பார்டோலோ லோங்கோவின் அடிசுவடுகளை பின்பற்றி இந்த மேய்ப்பு பணி பயணத்தை தொடங்குவது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் பொம்பேயி திருத்தலத்தை இதயத்தை இதயமாக்கும் அன்பின் தலம் என்றும் நம்பிக்கை மற்றும் அரசியல்களின் வெற்றி என்றும் அழைத்தார். இன்றும் கூட இந்த திருத்தலத்தின் இறக்க பணிகளிலும் சேவைகளிலும் அந்த ஆன்மீக உணர்வு உயிர்ப்புடன் நிலைத்திருக்கிறது. இங்கே அன்பின் ஆலயம் மற்றும் நம்பிக்கையின் ஆலயம் ஆகிய இரண்டும் ஒன்றையொன்று தாங்கி நிற்கின்றன. ஜபமானது கல்வி மையங்கள், இல்லங்கள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமூக உணவகம் ஆகியவற்றில் தாராள மனப்பான்மை, வரவேற்பு மற்றும் அன்பான சேவைக்கான தூண்டுதலை அளிக்கிறது. இத்தகைய அன்பு செயல்களின் வழியாக கிறிஸ்து தொடர்ந்து இதயங்களை புதுப்பித்து துன்பப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். புனித பார்டோலோ ஒவ்வொருவரிடமும், குறிப்பாக அனாதைகள் மற்றும் கைதிகளின் குழந்தைகளிடமும் கிறிஸ்துவின் முகத்தை கண்டார். அன்பும் அரசியலும் மிகவும் கடினமான வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும் என்று அவர் நம்பினார். நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் பொம்பேயி நகரை உலகெங்கிலும் அறியப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் மையமாகவும் அன்னை மரியாவின் மீதான பக்தி தலமாகவும் அவர் மாற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மையமாக இருப்பது ஜபம், குறிப்பாக புனித ஜபமாலை அன்னை மரியாவின் வழியாக இயேசுவின் வாழ்வு நம் இதயங்களை தொடர்ந்து மாற்றியமைக்கும் வகையில் இந்த அழகான பக்தி முயற்சிகளை நீங்கள் அனைவரும் உயிர்ப்புடன் வைத்திருக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அருள் பணியாளர்கள், துறவியர், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இளைஞர்களாகிய உங்களுக்கு நான் கூறுவது இதுவே. உண்மை, நம்பிக்கை மற்றும் அன்பின் சாட்சிகளாக திகழுங்கள். நம்மை ஒருபோதும் கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அன்னை மரியாவும் புனித பார்டலோவும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பார்களாக. நன்றி. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாம்பே திருத்தலத்திற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அன்பின் ஆலயத்தில் அங்கிருந்த நோயற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் நம்பிக்கையின் வலிமையாலும் நமது ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையான மரியாவின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பினாலும் பல தடைகளையும் சிரமங்களையும் கடந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இங்கு வந்ததற்காக உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்தில் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இல்லத்தில் இருப்பதைப் போன்ற உணர்வை பெறுகிறீர்கள். அன்னை மரியாவின் ஒவ்வொரு திருத்தலத்தைப் போலவே இங்கும் நோயாளிகளும் துன்பப்படுபவர்களுமே அன்னையின் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் அன்னையை சலுஸ் இன்ஃபர்மோரம், அதாவது நோயாளிகளின் ஆரோக்கியமே என்று போற்றி வேண்டுகிறோம். அன்னையின் மேலங்கியின் பாதுகாப்பில் நின்று இன்று நாம் இணைந்து ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் திருத்தந்தைக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் நேரடியாக விண்ணகத்தை சென்றடைகின்றன. யாரெல்லாம் ஜெபமாலையை பரப்புகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று புனிதர் பர்டோலா லோங்கா கூறுகிறார். இந்த அழகான ஜெபத்தின் வலிமையான சாட்சிகளாகவும் அதனை ஊக்குவிப்பவர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் விளங்குவீர்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் அவருடைய சாட்சியத்தின் உண்மையும் புத்துணர்வும் இந்த உலகையே மாற்றும் என்று நான் கூறினேன். உங்களுக்கு நான் சொல்வது இதுவே. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களையும் தியாகங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அதைவிட மேலான காரியங்களை செய்யக்கூடும். ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் உலக அமைதிக்காகவும் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையே நிலவ வேண்டிய ஒற்றுமைக்காகவும் அவை பெரும் பலன் தரும். இதற்காகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதேபோல் உங்களை அன்போடு கவனித்துக் கொண்டு உங்கள் அருகே துணையாக நிற்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம் திருத்தாயிடம், "பெண்ணே, இதோ உம் மகன்" என்றும் அன்பு சீடரிடம், "இதோ உன் தாய்" என்றும் கூறினார். இன்று அவரே இவ்வார்த்தைகளை உங்களுக்காக, குறிப்பாக எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக மீண்டும் கூறுகிறார். இயேசு தனது சிலுவையை சுமந்ததைப் போலவே நீங்களும் உங்கள் தோள்களில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு நம்பிக்கையோடு அன்னை மரியாவிடம் வந்திருக்கிறீர்கள். இயேசு மரியாவிடம், "தாயே, இதோ உம் புதல்வர்களும் புதல்விகளும்" என்று கூறுகிறார். உங்களிடமோ, "இதோ உன் தாய்" என்கிறார். அன்னையின் அன்பான பரிந்துரை உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். எனது உளப்பூர்வமான ஆசி உங்களோடும் உங்கள் அன்பிற்குரியவர்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருக்கட்டும். பாம்பே நகரின் புனித ஜபமாலை அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்தோலோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
1: மே 8 வெள்ளியன்று பொம்பேயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அங்குள்ள ஜெபமாலை அன்னை பேராலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள சதுக்கத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். லட்சக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற சிறப்பு திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை இப்போது அம்மறையுரைக்கு செவிமெடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த புனித பூமியில் அன்னை மரியாவின் நிழலில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பது இறைவனின் பெரும் அருட்கொடை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு புனிதர் பார்டோலோ லோங்கோ இந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டத் தொடங்கிய போது அது இன்று உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அன்னை மரியாவின் புகழ் பாடலை நினைவூட்டுகிறது. எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. மரியா தனது வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்ததால் இறைவனின் இரக்கம் அவர் வழியாக உலகிற்கு வந்தது. ஓராண்டிற்கு முன்பு பொம்பேயி நகரின் ஜபமாலை அன்னைக்காக வேண்டுதல் ஜபம் நிகழ்ந்த இதே நாளில் பேதுருவின் வாரிசாக எனது திருத்தந்தை பணியை தொடங்கினேன். இதன் காரணமாகவே எனது பணியை அன்னை மரியாவின் பாதுகாப்பின் கீழ் அர்ப்பணிப்பதற்காக இங்கு வர விரும்பினேன். திருத்தந்தை 13 லியோ மற்றும் புனிதர் பார்டோலோ லோங்கோ ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றி புனித ஜபமாலை பக்தியை மீண்டும் ஒருமுறை ஊக்குவிக்க நான் விளைகிறேன். ஜபமாலை என்பது வெறும் மணிகளை உருட்டுவது மட்டுமல்ல, அது மரியாவின் கண்களின் வழியாக இயேசுவின் முகத்தை பார்ப்பது. அருள் நிறைந்த மரியே என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் வானதூதர் கப்ரியேல் கொடுத்த அதே நம்பிக்கையை நாம் மீண்டும் உலகிற்கு பறைசாற்றுகிறோம். இந்த ஜபம் எளிமையானது, ஆனால் இது வன்முறை நிறைந்த உலகை மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று உலகம் பல இடங்களிலும் போரினாலும் வெறுப்பினாலும் காயப்பட்டு கிடக்கிறது. நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன், எந்த ஒரு உலகியல் அதிகாரமும் உலகை மீட்க முடியாது. ஆயுதங்களோ பொருளாதார ஒப்பந்தங்களோ நிரந்தர அமைதியை தராது. நாம் அமைதியாக ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. வன்முறை செய்திகளைக் கண்டு நம் இதயங்கள் மறத்து போய்விடக்கூடாது. புனித பார்டோலோ லோங்கோ நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். உண்மையான ஜபம் எப்போதும் பிறரன்பு பணிக்கே வழிநடத்த வேண்டும். ஜபமாலை ஏந்திய கைகள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்ய நீள வேண்டும். இந்த பொம்பேயி திருத்தலம் ஒரு வெறும் கல் கட்டிடம் அல்ல, இது அன்பின் நகர், நற்செய்தி அறிவிப்பின் மையம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகியல் சார்ந்த எந்த ஒரு அதிகாரத்தாலும் உலகை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பென்னும் தெய்வீக வல்லமையால் மட்டுமே உண்மையான நம்பிக்கையையும் அமைதியையும் கொண்டு வர முடியும். எனவே நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரை முழுமையாக நம்புவோம், எப்போதும் அவரை பின்பற்றி நடப்போம்.

0: இன்றைய புனிதர்.
1: மே 8 புனித பேதுரு டேரன்டைஸ். பிரான்ஸ் நாட்டிலுள்ள சென் மௌரிஸ் என்ற இடத்தில் கிபி 1102 பிறந்தார் டேரன்டைஸ். தன் 20வது வயதில் சிஸ்டர்சியன் துறவர சபையினில் சேர்ந்த இவர் துறவர பயிற்சி பெற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். இறை பக்தியிலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1132 தன் 30வது வயதில் தன் சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த அருட்தந்தை டேரன்டைஸ் கிபி 1142 பிரான்ஸ் நாட்டின் டேரன்டைஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். தன் மறைமாவட்டத்திலுள்ள விவசாயிகள் கடும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது தொண்டு நிறுவனம் அமைத்து அவர்களின் பசி தீர்த்தார். திருத்தந்தையர்களுக்கும் பேரரசர்களுக்கும் ஆலோசகராக இருந்த பேராயர் பேதுரு, திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் பேரரசன் பார்பரோசாவின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட போது பேரரசனை கடுமையாக எதிர்த்தார். இங்கிலாந்து அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசுக்கும் அமைதி தூதுவராக இருந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய பேராயர் பேதுரு தன் சொந்த ஊரான சென் மௌரிஸ் திரும்பும் வழியில் விண்ணகமடைந்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்த பேராயர் பேதுரு டேரன்டைஸினை கிபி 1191 திருத்தந்தை 3 செலஸ்டின் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு டேரன்டைஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.
0: செய்திகள்.

மே 7 வியாழனன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் திருப்பிடத்திற்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டன. மேலும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் மாநில மற்றும் அனைத்துலக சூழல்கள் குறித்து கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகள், அரசியல் பதற்றங்கள் நிலவும் பகுதிகள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் நிறைந்த இடங்கள் குறித்து அவர்கள் கவனம் செலுத்தினர். அத்துடன் சளைக்காமல் அமைதிக்காக உழைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவாதித்தனர்.

ஆயுதமற்றது மற்றும் ஆயுதங்களை களைய செய்வது என்ற எளிய சொற்களின் வழியே 2025 மே 8 அன்று தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலேயே அமைதி குறித்த தனது உன்னதமான பார்வையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உலகிற்கு பறைசாற்றினார். அமைதி என்பது வெறும் போர் நிறுத்தமோ அல்லது அரசியல் உடன்படிக்கையோ அல்ல. அது மனித நேயம், நீதி மற்றும் பரஸ்பர உரையாடல் ஆகியவற்றில் உருவான ஆழமான நல்லுறவு என்பதே அவரது கருத்தாக இருந்தது. கவிஞர் ஹெயுதா அமித்ஷாயின் வரிகளால் தூண்டப்பட்ட அவர் அமைதியை ஒரு காட்டு மலருக்கு ஒப்பிடுகிறார். காங்கிரீட் விரிசல்களுக்கு இடையே எதிர்பாராத விதமாக முளைக்கும் மலரை போன்றது அந்த அமைதி. பார்க்க மென்மையாக தெரிந்தாலும் பாறைகளை துளைத்து வளரும் விடாமுயற்சி கொண்டது அது என்கிறார். ரோமை ஆயராக பொறுப்பேற்ற தனது முதல் ஆண்டிற்குள் திருத்தந்தை 400 மேற்பட்ட முறை அமைதி குறித்து பேசியுள்ளார். செய்தியாளர்கள் உண்மையை நேர்மையுடன் சொல்ல வேண்டும் என்றும் பிளவுகளை உண்டாக்காமல் மக்களிடையே புரிந்துணர்வை வளர்க்க ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். போர் பிரபுகளை வன்மையாக கண்டிக்கும் அவர் மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் உதவி திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஆயுதங்களுக்காக பெருமளவிலான செல்வம் செலவிடப்படுவதை கடுமையாக விமர்சிக்கிறார். மேலும் போரின் கோர விளைவுகளுக்கான பசி, வறுமை மற்றும் மனித துயரங்களை அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். புனித வார உரையின் போது கடவுளின் பேரால் போர் செய்வதை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். வன்முறைக்கு காரணமான அதிகார வெறி மற்றும் பணத்தாசை ஆகியவற்றை அவர் போலி தெய்வங்கள் என்று சாட்டினார். அத்துடன் உலக நாடுகளின் இராணுவ செலவுகள் அதிகரித்து வருவதையும் ட்ரோன் போன்ற நவீன ஆயுதங்களின் ஆபத்துக்களையும் சுட்டிக்காட்டி உலகளாவிய ஆயுதக் குறைப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள்.
2: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாரை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான ஆயர்களே, அருள் பணியாளர்களே, துறவர சகோதர சகோதரிகளே, கலாச்சாரம், அழகு மற்றும் நம்பிக்கை நிறைந்த இந்த நேப்பிள்ஸ் நகரில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நகரம் ஆழமான போராட்டங்களையும் அதே சமயம் ஈடிணையற்ற மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது போல, நேப்பிள்ஸில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதானதாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒருபோதும் சோகமானதாகவும் இருந்ததில்லை. இன்று நான் உங்களிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஒரு பங்காளியாக இருக்கவே வந்துள்ளேன். எம்மாவு சீடர்களின் நற்செய்தி பகுதியை நாம் கேட்கும்போது என் இதயத்தில் தோன்றும் ஒரே வார்த்தை அக்கறை. இயேசு மன சோர்வடைந்தவர்களின் அருகிலேயே நடக்கிறார், அவர்களுக்கு செவி சாய்க்கிறார், அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கிறார். அதே வழியில் நாமும் நமது நகரங்கள், நமது சமூகங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அக்கறை காட்ட அழைக்கப்படுகிறோம். அக்கறை என்பதற்கு நேரெதிரானது புறக்கணிப்பு. கைவிடப்பட்ட அண்டை பகுதிகள் வறுமை, வன்முறை மற்றும் தங்களை கவனிப்பாரற்று அல்லது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரும் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை நாம் காண்கிறோம். ஆனால் நம் சொந்த இதயங்களையே நாம் புறக்கணிக்கும் ஆபத்து நமக்குள் இருக்கிறது. திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் மேய்ப்பு பணி செய்பவர்கள் ஒரு பெரும் சுமையை தாங்குகிறார்கள். துயரங்களுக்கு செவிசாய்த்து குடும்பங்களையும் இளைஞர்களையும் வழிநடத்துவது மற்றும் சமூக, ஆன்மீக மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு பதிலளிப்பது என அவர்கள் பல பணிகளை செய்கிறார்கள். இந்த பணி சில நேரங்களில் அவர்களுக்கு மிகுந்த சோர்வையும் தனிமையையும் தரக்கூடும். அதனால்தான் நமக்கு ஜபம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றன. நாம் தனிமைக்கும் தனிமனித வாதத்திற்கும் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து பயணிக்க வேண்டும். திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரும் ஒரே உடலாக ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் திரு அவை மிகவும் வலுவானதாக மாறுகிறது. உங்கள் மறைமாவட்ட மன்றமானது செவிசாய்த்தல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வால் விளையும் அழகை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். திரு அவையை வெறும் பராமரிப்பு நிலையமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுடன் நெருக்கமாகவும் ஏழைகள் மற்றும் மறக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி பணி திரு அவையாக உருமாற்றுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நேப்பிள்ஸ் நகரின் மற்றும் இவ்வுலகின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கையை விதைப்பவர்களாகவும் இருங்கள்.
3: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அந்நகரின் மையப்பகுதியான பியாட்சா டெல் பெபிசிட்டியோவில் உள்ள பொது சதுக்கத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, சதுக்கத்தில் உங்களின் இந்த அன்பான வரவேற்பு ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தின் தூண் வரிசைகளை எனக்கு நினைவூட்டுகிறது. அது அனைவரையும் இருக்கரம் கூப்பி வரவேற்கும் ஒரு இடமாகும். உங்களின் அன்பிற்கும் விருந்தோம்பலுக்கும் எனது நன்றிகள். இன்று நாம் நாபோலியின் பல குரல்களை கேட்கிறோம். அவை அழகு, கலாச்சாரம், நம்பிக்கை மற்றும் வரலாற்றால் நிறைந்த குரல்கள். அதே சமயம் காயங்கள், வறுமை, பயம் மற்றும் ஏமாற்றத்தின் வடுக்கள் பதிந்த குரல்களும் கூட. எமாவுஸ் நோக்கிய பாதையில் சென்ற சீடர்களைப் போலவே பலரும் சோர்ந்து போயும் நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கைக்கும் அர்த்தத்திற்கும் ஏங்கி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நகரத்தில் வாழ்வு, நீதி மற்றும் நன்மையை நோக்கிய ஒரு ஆழமான தாகம் இன்னும் இருக்கிறது. அதை தீமையாலோ அல்லது விரக்தியாலோ ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நாபோலி ஒரு வேதனையான முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வரும் அதே வேளையில் பல குடும்பங்கள் வேலையின்மை, சமத்துவமின்மை, மோசமான பொது சேவைகள், பள்ளி இடைநிற்றல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் ஆதிக்கம் போன்றவற்றால் இன்னும் போராடி வருகின்றன. இந்த யதார்த்தங்கள் அரசு நிறுவனங்களில் வலுவான பங்களிப்பையும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த முயற்சியையும் கோருகின்றன. இருப்பினும் இத்தகைய சிரமங்களுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சாமானியர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் நீதி, உண்மை, அழகு மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் அமைதியாக உழைக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆவார். இவர்களது முயற்சிகள் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. நாபோலி திரு அவையானது கல்வி ஒப்பந்தம் போன்ற முயற்சிகளின் மூலம் அரசு நிறுவனங்கள், சமூகங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு சக்தியாக மாறியிருப்பதைக் கண்டு நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். குழந்தைகளை பாதுகாக்கும், காயங்களை குணப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப திரு அவை, குடிமை சமூகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைதியின் பாலமாக திகழ வேண்டிய அழைப்பையும் நாபோலி பெற்றுள்ளது. அமைதி என்பது மனித இதயத்தில் தொடங்கி உறவுகளின் மூலம் வளர்ந்து அண்டை வீடுகளிலும் சமூகங்களிலும் பரவுகிறது. இது நீதி, தர்மம், உரையாடல் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றின் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் ஏழைகள் மீதான அக்கறையின் வழியாக இது சாத்தியமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவர்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, இன்றைய மாற்றத்தின் முன்னோடிகளும் அவர்களே. அவர்களின் படைப்பாற்றல், சேவை மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவை ஏற்கனவே இந்த நகரத்தை புதுப்பித்து வருகின்றன. ஆண்டவர் நாபோலி நகரை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாவும் புனித ஜெனுவாரியஸும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
1: அன்னை ஓர் அதிசயம்.
4: மானிடம் வீழ்ந்த அந்த தொடக்க காலத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டது. முதல் பெற்றோரான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீட்பு குறித்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதே அலகையின் மீது பெறப்போகும் வெற்றியை பற்றிய அந்த தீர்க்க தரிசனத்தில் அன்னை மரியா இறைவாக்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார். உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம் என்று இறைவன் கூறிய போதே அன்னை மரியா தந்தையாம் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு கருவியாக செயல்பட அவரது எண்ணத்தில் உதிர்ந்து விட்டார். எந்த பெண்ணுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு மரியாவுக்கு உண்டு என்றால் அது அவர் இறைவனையே கருத்தாங்கியதுதான். இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் அளித்த, இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற அந்த தூய வசனம் மரியாளின் வழியாகவே மானிடத்திற்கு ஒளியாக தோன்றியது. இது அவரது பிறப்பிற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. இறைவனின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா ஒரு தற்செயலான தேர்வு அல்ல. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்கச் செய்தார். அந்த பெண் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்றவராகவும் பாவத்தில் நிழல் படாதவராகவும் இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம். கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்திய போது அந்த வாழ்த்திலேயே மரியாவின் மேன்மை வெளிப்பட்டது. வானதூதரின் அந்த செய்தி மரியாளை அஞ்சச் செய்தாலும் அவர் இறைவனின் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியா கூறிய அந்த சொல் மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைத்தது. மரியாவின் இந்த ஆம் என்ற கீழ்ப்படிதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை நீக்கி உலகிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பை தந்தது. அன்னை மரியா இயேசுவை கருவில் தாங்கியது முதல் அவர் ஒரு சாதாரண தாயாக மட்டும் இருக்கவில்லை, அவர் மீட்பின் கருவியாகவும் முதல் சீடராகவும் மாறினார். இறைவனின் வார்த்தையை தன் இதயத்தில் இருத்தி அதை சிந்தனை செய்து வாழ்ந்த ஒரு உன்னத ஆளுமை அவர். மரியாளின் கீழ்ப்படிதல் என்பது வெறும் சொல்லோடு நின்றுவிடவில்லை. அவர் கருவுற்றிருந்த போது தனது உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை அறிந்து அவருக்கு உதவி செய்ய மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார். அது அவரது பிறர் நல சேவையையும் அன்பையும் காட்டுகின்றது. அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த போது மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டதுமே எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத், பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மரியாளை போற்றினார். மரியாளின் புகழ்பெற்ற ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றேன் என்ற பாடல் அவரது ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகின்றது. தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் உயர்த்தியதையும் ஏழை எளியோர் மீது அவர் காட்டும் இரக்கத்தையும் அந்த பாடல் பறைசாற்றுகின்றது. இயேசுவின் பிறப்பிற்காக பெத்தலேகேம் சென்றபோது தங்குவதற்கு இடம் கிடைக்காத நிலையிலும் அன்னை மரியா பொறுமையை கடைபிடித்தார். மாட்டுத் தொழுவத்தில் மீட்பரை ஈன்றெடுத்த அந்த தருணம் எளிமையின் சிகரமாக அன்னை மரியா விளங்குவதை நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த போது சிமியோன் என்ற பெரியவர் உமது இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று கூறிய தீர்க்க தரிசனத்தை அன்னை மரியா அமைதியாக ஏற்றார். துன்பங்கள் வருமென்று தெரிந்தும் அவர் பின்வாங்கவில்லை. இயேசுவின் பணிவாழ்வில் அன்னை மரியா எப்போதும் நிழலாக தொடர்ந்தார். கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது அவர் இயேசுவிடம் வைத்த பரிந்துரை அவரது முதல் அற்புதத்திற்கு வழிவகுத்தது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியாவின் வார்த்தை இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இயேசு ஆற்றிய முதல் அருங்குறி அன்னை மரியாவின் பரிந்துரையால் தான் நிகழ்ந்தது. திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்ற அந்த சிறிய விண்ணப்பம் விவிலியத்தில் உள்ள மிகச்சிறிய சபமாக கருதப்படுகின்றது. சிறிய சபத்தை ஆற்றலோடு செவிப்பதை ஜேசு தம் தாயிடமே கற்றுக்கொண்டார். ஜேசு தனது போதனைகளில் பயன்படுத்திய உவமைகள் பலவற்றை அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. மீன்பிடித்தல், வானத்து பறவைகள், காட்டு மலர்கள் என அன்னை மரியா கற்றுக் கொடுத்த எளிமையான பாடங்களே இயேசுவின் போதனைகளில் வெளிப்பட்டன. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் அவரது சீடர்களை கைவிட்டு ஓடிய போது அன்னை மரியா மட்டும் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். மகனின் வேதனையை தன் வேதனையாக ஏற்று மீட்பின் பலியில் அவரோடு இணைந்திருந்தார். சிலுவையில் இருந்து இயேசு, பெண்ணே இதோ உன் மகன் என்று யோவானை சுட்டி காட்டிய போது அன்னை மரியா ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் தாயாக மாறினார். அன்று முதல் அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் புகலிடமாகவும் அன்னையாகவும் இருக்கின்றார். கருதினால் நியூமன் கூறியது போல கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் ஆளுமையையும் யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. இயேசுவோடு மரபணு ரீதியாக தொடர்பு கொண்ட ஒரே ஜீவன் அவரே. அன்பாந்தவர்களே, அன்னை மரியா எவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து மீட்பரின் தாயாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை இன்று நாம் சிந்தித்தோம். அவரது கீழ்ப்படிதலும் பரிந்துரைக்கும் பண்பும் நமது வாழ்விற்கு பெரிய படிப்பினையாக உள்ளன. தனது மகனின் துயரத்தில் பங்கேற்று நமக்காக ஒரு தாயாக சிலுவையின் அடியில் நின்ற அந்த அன்னையின் பாதம் பணிவோம். அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியாவின் வாழ்வில் மேலும் பல புனிதமான செய்திகளை காண்போம். அன்னையின் அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி.
1: செய்திகள்.
2: உங்களின் அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, ஒழுக்கம் மற்றும் தளராத விடாமுயற்சி ஆகியவற்றாலேயே வெற்றி என்னும் இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் என்றும், வெற்றி கழிப்பிலும் சரி, சவாலான தருணங்களிலும் சரி, எதற்கும் அஞ்சாமலும், மன உறுதி குறையாமலும் நீங்கள் காட்டிய அந்த துணிவே இன்று உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 9 சனிக்கிழமை அன்று 2026 செரி ஏ கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இன்டர்மிலன் அணியினர் பயிற்சியாளர்கள், நிர்வாகிகள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நீங்கள் கடந்து வந்த இந்த அனுபவத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சிறந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும், பல இளைஞர்கள் உங்களை தங்கள் வீரர்களாகவும் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகளாகவும் பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இதனால் விளையாட்டு வீரர்களாகிய நீங்கள் வெறும் திறமையை வெளிப்படுத்துபவர்களாய் மட்டுமல்லாமல் உயர்ந்த மதிப்புகளின் சாட்சிகளாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் என்றும் திருத்தந்தை கூறினார். ஏறத்தாழ 35 முன்பு புனித இரண்டாம் சான்பால் அவர்கள் இன்டர் கார்லோ அணியின் நிர்வாகிகளையும் வீரர்களையும் சந்தித்த போது அவர் ஆற்றிய உரையில், உங்களிலும் உங்கள் நடத்தையிலும் உள்ள நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பலர் அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதை மேற்கோள் காட்டி, இந்த வார்த்தைகளை நானும் உங்களிடம் மீண்டும் கூற விரும்புகிறேன் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இறுதியாக, இன்டர்மிலன் அணியின் வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள அனைவருக்கும் தனது திருத்தூது ஆசிரையும் வாழ்த்துக்களையும் வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
1: வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு May 6 புதன்கிழமையன்று ரோமில் அறிமுகப்படுத்தப்பட்ட அருளின் நிழலில் விடுதலை என்ற புத்தகம் புனித அகுஸ்தினாரின் சபையின் தலைமை பணியாளராக பணியாற்றி தற்போது திருத்தந்தையாக உயர்ந்துள்ள ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்டினின் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகளை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அகஸ்தீனியன் தந்தையர்களான ரோக்கோ ரொன்சானி, மிகுவல் ஏஞ்சல் மார்டின் ஜூவாரஸ் மற்றும் மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் விரைவில் உலகம் முழுவதும் 30 வெளிவர உள்ளது. இந்த நூல் அறிமுக விழாவில் அருள்பணி ஜோசப் ஃபரேல், சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ரூஃபினி, திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், எழுத்தாளர் மரியா கிரேசியா காலன்ரோன் மற்றும் நெறியாளர் ஆண்ட்ரியா டொர்னெல்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித அகுஸ்தீனின் ஒழுங்குமுறையிலிருந்து இந்த தலைப்பு உருவானதாக விளக்கமளித்துள்ள அருள்பணி ஃபரேல் அவர்கள், இந்த நூல் கிறிஸ்தவர்களை அருளின் நிழலில் சுதந்திரமாக வாழ அழைக்கிறது என்றும், அன்பு, ஆன்மீக அழகு மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றிய சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். இந்த படைப்பை ஒளியூட்டும் ஒன்றாக விவரித்துள்ள ரூஃபினி அவர்கள், மேலும் பிரவோயிஸ்ட் அதிகாரத்தை ஒரு ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பாக பார்க்காமல் மென்மை, ஒற்றுமை மற்றும் தோழமை கலந்த சேவையாக கருதுவதை இந்த நூல் முன்னிலைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் குறித்து பேசிய கர்தினால் ஃபரோலின் அவர்கள், பிரவோயிஸ்ட் அகஸ்தீனியன் ஆன்மீகத்தையும் குறிப்பாக கடவுளையும் உண்மையையும் தேடுவது குறித்து கவனம் செலுத்தினார் என்றும், கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களை உண்மையை உடைமையாக்கியவர்களாக பார்க்காமல் உண்மையின் கருப்பொருளை தேடி ஒன்றாக பயணிக்கும் உடன் பயணிகளாகவே பிரவோயிஸ்ட் கருதுகிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள்.
2: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாரை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான ஆயர்களே, அருள் பணியாளர்களே, துறவர சகோதர சகோதரிகளே, கலாச்சாரம், அழகு மற்றும் நம்பிக்கை நிறைந்த இந்த நேப்பிள்ஸ் நகரில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நகரம் ஆழமான போராட்டங்களையும் அதே சமயம் ஈடிணையற்ற மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது போல, நேப்பிள்ஸில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதானதாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒருபோதும் சோகமானதாகவும் இருந்ததில்லை. இன்று நான் உங்களிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஒரு பங்காளியாக இருக்கவே வந்துள்ளேன். எம்மாவு சீடர்களின் நற்செய்தி பகுதியை நாம் கேட்கும்போது என் இதயத்தில் தோன்றும் ஒரே வார்த்தை அக்கறை. இயேசு மனசோர்வடைந்தவர்களின் அருகிலேயே நடக்கிறார், அவர்களுக்கு செவி சாய்க்கிறார், அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கிறார். அதே வழியில் நாமும் நமது நகரங்கள், நமது சமூகங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அக்கறை காட்ட அழைக்கப்படுகிறோம். அக்கறை என்பதற்கு நேரெதிரானது புறக்கணிப்பு. கைவிடப்பட்ட அண்டை பகுதிகள் வறுமை, வன்முறை மற்றும் தங்களை கவனிப்பாரற்று அல்லது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரும் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை நாம் காண்கிறோம். ஆனால் நம் சொந்த இதயங்களையே நாம் புறக்கணிக்கும் ஆபத்து நமக்குள் இருக்கிறது. திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் மேய்ப்பு பணி செய்பவர்கள் ஒரு பெரும் சுமையை தாங்குகிறார்கள். துயரங்களுக்கு செவிசாய்த்து குடும்பங்களையும் இளைஞர்களையும் வழிநடத்துவது மற்றும் சமூக, ஆன்மீக மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு பதிலளிப்பது என அவர்கள் பல பணிகளை செய்கிறார்கள். இந்த பணி சில நேரங்களில் அவர்களுக்கு மிகுந்த சோர்வையும் தனிமையையும் தரக்கூடும். அதனால்தான் நமக்கு ஜபம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றன. நாம் தனிமைக்கும் தனிமனித வாதத்திற்கும் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து பயணிக்க வேண்டும். திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரும் ஒரே உடலாக ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் திரு அவை மிகவும் வலுவானதாக மாறுகிறது. உங்கள் மறைமாவட்ட மன்றமானது செவிசாய்த்தல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வால் விளையும் அழகை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். திரு அவையை வெறும் பராமரிப்பு நிலையமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுடன் நெருக்கமாகவும் ஏழைகள் மற்றும் மறக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி பணி திரு அவையாக உருமாற்றுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நேப்பிள்ஸ் நகரின் மற்றும் இவ்வுலகின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கையை விதைப்பவர்களாகவும் இருங்கள்.
3: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அந்நகரின் மையப்பகுதியான பியாட்சா டெல் பெபிசிட்டியோவில் உள்ள பொது சதுக்கத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, சதுக்கத்தில் உங்களின் இந்த அன்பான வரவேற்பு ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தின் தூண் வரிசைகளை எனக்கு நினைவூட்டுகிறது. அது அனைவரையும் இருக்கரம் கூப்பி வரவேற்கும் ஒரு இடமாகும். உங்களின் அன்பிற்கும் விருந்தோம்பலுக்கும் எனது நன்றிகள். இன்று நாம் நாபோலியின் பல குரல்களை கேட்கிறோம். அவை அழகு, கலாச்சாரம், நம்பிக்கை மற்றும் வரலாற்றால் நிறைந்த குரல்கள். அதே சமயம் காயங்கள், வறுமை, பயம் மற்றும் ஏமாற்றத்தின் வடுக்கள் பதிந்த குரல்களும் கூட. எமாவுஸ் நோக்கிய பாதையில் சென்ற சீடர்களைப் போலவே பலரும் சோர்ந்து போயும் நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கைக்கும் அர்த்தத்திற்கும் ஏங்கித் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நகரத்தில் வாழ்வு, நீதி மற்றும் நன்மையை நோக்கிய ஒரு ஆழமான தாகம் இன்னும் இருக்கிறது. அதை தீமையாலோ அல்லது விரக்தியாலோ ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நாபோலி ஒரு வேதனையான முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வரும் அதே வேளையில் பல குடும்பங்கள் வேலையின்மை, சமத்துவமின்மை, மோசமான பொது சேவைகள், பள்ளி இடைநிற்றல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் ஆதிக்கம் போன்றவற்றால் இன்னும் போராடி வருகின்றன. இந்த யதார்த்தங்கள் அரசு நிறுவனங்களில் வலுவான பங்களிப்பையும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த முயற்சியையும் கோருகின்றன. இருப்பினும் இத்தகைய சிரமங்களுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சாமானியர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் நீதி, உண்மை, அழகு மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் அமைதியாக உழைக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆவார். இவர்களது முயற்சிகள் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. நாபோலி திரு அவையானது கல்வி ஒப்பந்தம் போன்ற முயற்சிகளின் மூலம் அரசு நிறுவனங்கள், சமூகங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு சக்தியாக மாறியிருப்பதைக் கண்டு நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். குழந்தைகளை பாதுகாக்கும், காயங்களை குணப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப திரு அவை, குடிமை சமூகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைதியின் பாலமாக திகழ வேண்டிய அழைப்பையும் நாபோலி பெற்றுள்ளது. அமைதி என்பது மனித இதயத்தில் தொடங்கி உறவுகளின் மூலம் வளர்ந்து அண்டை வீடுகளிலும் சமூகங்களிலும் பரவுகிறது. இது நீதி, தர்மம், உரையாடல் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றின் மூலம் கட்டி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் ஏழைகள் மீதான அக்கறையின் வழியாக இது சாத்தியமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவர்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, இன்றைய மாற்றத்தின் முன்னோடிகளும் அவர்களே. அவர்களின் படைப்பாற்றல், சேவை மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவை ஏற்கனவே இந்த நகரத்தை புதுப்பித்து வருகின்றன. ஆண்டவர் நாபோலி நகரை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாவும் புனித ஜெனுவாரியஸும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
1: அன்னை ஓர் அதிசயம்.
4: மானிடம் வீழ்ந்த அந்த தொடக்க காலத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டது. முதல் பெற்றோரான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீட்பு குறித்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதே அலகையின் மீது பெறப்போகும் வெற்றியை பற்றிய அந்த தீர்க்க தரிசனத்தில் அன்னை மரியா இறைவாக்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார். உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம் என்று இறைவன் கூறிய போதே அன்னை மரியா தந்தையாம் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு கருவியாக செயல்பட அவரது எண்ணத்தில் உதிர்ந்து விட்டார். எந்த பெண்ணுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு மரியாவுக்கு உண்டு என்றால் அது அவர் இறைவனையே கருத்தாங்கியதுதான். இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் அளித்த, இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற அந்த தூய வசனம் மரியாளின் வழியாகவே மானிடத்திற்கு ஒளியாக தோன்றியது. இது அவரது பிறப்பிற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. இறைவனின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா ஒரு தற்செயலான தேர்வு அல்ல. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்கச் செய்தார். அந்த பெண் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்றவராகவும் பாவத்தில் நிழல் படாதவராகவும் இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம். கப்ரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்திய போது அந்த வாழ்த்திலேயே மரியாவின் மேன்மை வெளிப்பட்டது. வானதூதரின் அந்த செய்தி மரியாளை அஞ்சச் செய்தாலும் அவர் இறைவனின் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியா கூறிய அந்த சொல் மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைத்தது. மரியாவின் இந்த ஆம் என்ற கீழ்ப்படிதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை நீக்கி உலகிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பை தந்தது. அன்னை மரியா இயேசுவை கருவில் தாங்கியது முதல் அவர் ஒரு சாதாரண தாயாக மட்டும் இருக்கவில்லை, அவர் மீட்பின் கருவியாகவும் முதல் சீடராகவும் மாறினார். இறைவனின் வார்த்தையை தன் இதயத்தில் இருத்தி அதை சிந்தனை செய்து வாழ்ந்த ஒரு உன்னத ஆளுமை அவர். மரியாளின் கீழ்ப்படிதல் என்பது வெறும் சொல்லோடு நின்றுவிடவில்லை. அவர் கருவுற்றிருந்த போது தனது உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை அறிந்து அவருக்கு உதவி செய்ய மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார். அது அவரது பிறர் நல சேவையையும் அன்பையும் காட்டுகின்றது. அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த போது மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டதுமே எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத், பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மரியாளை போற்றினார். மரியாளின் புகழ்பெற்ற ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றேன் என்ற பாடல் அவரது ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகின்றது. தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் உயர்த்தியதையும் ஏழை எளியோர் மீது அவர் காட்டும் இரக்கத்தையும் அந்த பாடல் பறைசாற்றுகின்றது. இயேசுவின் பிறப்பிற்காக பெத்லேகேம் சென்றபோது தங்குவதற்கு இடம் கிடைக்காத நிலையிலும் அன்னை மரியா பொறுமையை கடைபிடித்தார். மாட்டுத் தொழுவத்தில் மீட்பரை ஈன்றெடுத்த அந்த தருணம் எளிமையின் சிகரமாக அன்னை மரியா விளங்குவதை நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த போது சிமியோன் என்ற பெரியவர் உமது இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று கூறிய தீர்க்க தரிசனத்தை அன்னை மரியா அமைதியாக ஏற்றார். துன்பங்கள் வருமென்று தெரிந்தும் அவர் பின்வாங்கவில்லை. இயேசுவின் பணிவாழ்வில் அன்னை மரியா எப்போதும் நிழலாக தொடர்ந்தார். கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது அவர் இயேசுவிடம் வைத்த பரிந்துரை அவரது முதல் அற்புதத்திற்கு வழிவகுத்தது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியாவின் வார்த்தை இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இயேசு ஆற்றிய முதல் அருங்குறி அன்னை மரியாவின் பரிந்துரையால் தான் நிகழ்ந்தது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்ற அந்த சிறிய விண்ணப்பம் விவிலியத்தில் உள்ள மிகச்சிறிய சபமாக கருதப்படுகின்றது. சிறிய சபத்தை ஆற்றலோடு செவிப்பதை ஜேசு தம் தாயிடமே கற்றுக்கொண்டார். ஜேசு தனது போதனைகளில் பயன்படுத்திய உவமைகள் பலவற்றை அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. மீன்பிடித்தல், வானத்து பறவைகள், காட்டு மலர்கள் என அன்னை மரியா கற்றுக் கொடுத்த எளிமையான பாடங்களே இயேசுவின் போதனைகளில் வெளிப்பட்டன. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் அவரது சீடர்களை கைவிட்டு ஓடிய போது அன்னை மரியா மட்டும் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். மகனின் வேதனையை தன் வேதனையாக ஏற்று மீட்பின் பலியில் அவரோடு இணைந்திருந்தார். சிலுவையில் இருந்து இயேசு, பெண்ணே இதோ உன் மகன் என்று யோவானை சுட்டி காட்டிய போது அன்னை மரியா ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் தாயாக மாறினார். அன்று முதல் அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் புகலிடமாகவும் அன்னையாகவும் இருக்கின்றார். கருதினால் நியூமன் கூறியது போல கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் ஆளுமையையும் யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. இயேசுவோடு மரபணு ரீதியாக தொடர்பு கொண்ட ஒரே ஜீவன் அவரே. அன்பாந்தவர்களே, அன்னை மரியா எவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து மீட்பரின் தாயாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை இன்று நாம் சிந்தித்தோம். அவரது கீழ்ப்படிதலும் பரிந்துரைக்கும் பண்பும் நமது வாழ்விற்கு பெரிய படிப்பினையாக உள்ளன. தனது மகனின் துயரத்தில் பங்கேற்று நமக்காக ஒரு தாயாக சிலுவையின் அடியில் நின்ற அந்த அன்னையின் பாதம் பணிவோம். அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியாவின் வாழ்வில் மேலும் பல புனிதமான செய்திகளை காண்போம். அன்னையின் அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி.
1: செய்திகள்.
2: உங்களின் அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, ஒழுக்கம் மற்றும் தளராத விடாமுயற்சி ஆகியவற்றாலேயே வெற்றி என்னும் இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் என்றும், வெற்றி கழிப்பிலும் சரி, சவாலான தருணங்களிலும் சரி, எதற்கும் அஞ்சாமலும், மன உறுதி குறையாமலும் நீங்கள் காட்டிய அந்த துணிவே இன்று உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 9 சனிக்கிழமை அன்று 2026 செரி ஏ கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இன்டர்மிலன் அணியினர் பயிற்சியாளர்கள் நிர்வாகிகள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நீங்கள் கடந்து வந்த இந்த அனுபவத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சிறந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் பல இளைஞர்கள் உங்களை தங்கள் வீரர்களாகவும் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகளாகவும் பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இதனால் விளையாட்டு வீரர்களாகிய நீங்கள் வெறும் திறமையை வெளிப்படுத்துபவர்களாய் மட்டுமல்லாமல் உயர்ந்த மதிப்புகளின் சாட்சிகளாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் என்றும் திருத்தந்தை கூறினார். ஏறத்தாழ 35 முன்பு புனித 2 சான்பால் அவர்கள் இன்டர் கார்லோ அணியின் நிர்வாகிகளையும் வீரர்களையும் சந்தித்த போது அவர் ஆற்றிய உரையில், உங்களிலும் உங்கள் நடத்தையிலும் உள்ள நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பலர் அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதை மேற்கோள் காட்டி, இந்த வார்த்தைகளை நானும் உங்களிடம் மீண்டும் கூற விரும்புகிறேன் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இறுதியாக இன்டர்மிலன் அணியின் வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள அனைவருக்கும் தனது திருத்தூது ஆசிரையும் வாழ்த்துக்களையும் வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
1: வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு May 6 புதன்கிழமையன்று ரோமில் அறிமுகப்படுத்தப்பட்ட அருளின் நிழலில் விடுதலை என்ற புத்தகம் புனித அகுஸ்தினாரின் சபையின் தலைமை பணியாளராக பணியாற்றி தற்போது திருத்தந்தையாக உயர்ந்துள்ள ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்டினின் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகளை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அகஸ்தீனியன் தந்தையர்களான ரோக்கோ ரொன்சானி, மிகுவல் ஏஞ்சல் மார்டின் ஜூவாரஸ் மற்றும் மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் விரைவில் உலகம் முழுவதும் 30 மொழிகளில் வெளிவர உள்ளது. இந்த நூல் அறிமுக விழாவில் அருள்பணி ஜோசப் ஃபரேல், சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ரூஃபினி, திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், எழுத்தாளர் மரியா கிரேசியா காலன்ரோன் மற்றும் நெறியாளர் ஆண்ட்ரியா டொர்னெல்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித அகுஸ்தீனின் ஒழுங்குமுறையிலிருந்து இந்த தலைப்பு உருவானதாக விளக்கமளித்துள்ள அருள்பணி ஃபரேல் அவர்கள், இந்த நூல் கிறிஸ்தவர்களை அருளின் நிழலில் சுதந்திரமாக வாழ அழைக்கிறது என்றும், அன்பு, ஆன்மீக அழகு மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றிய சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். இந்த படைப்பை ஒளியூட்டும் ஒன்றாக விவரித்துள்ள ரூஃபினி அவர்கள், மேலும் பிரவோயிஸ்ட் அதிகாரத்தை ஒரு ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பாக பார்க்காமல் மென்மை, ஒற்றுமை மற்றும் தோழமை கலந்த சேவையாக கருதுவதை இந்த நூல் முன்னிலைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் குறித்து பேசிய கர்தினால் ஃபரோலின் அவர்கள், பிரவோயிஸ்ட் அகஸ்தீனியன் ஆன்மீகத்தையும் குறிப்பாக கடவுளையும் உண்மையையும் தேடுவது குறித்து கவனம் செலுத்தினார் என்றும், கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களை உண்மையை உடைமையாக்கியவர்களாக பார்க்காமல் உண்மையின் கருப்பொருளை தேடி ஒன்றாக பயணிக்கும் உடன் பயணிகளாகவே பிரவோயிஸ்ட் கருதுகிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.